நமோ சர்வ காலே, நமோ சர்வ தயாலே, நமோ சர்வ ரூபே, நமோ சர்வ பூபே, நமோ சர்வ காபே, நமோ சர்வ தாபே, நமோ சர்வ காலே, நமோ சர்வ பாலே, நமஸ்தாஸ்த தேவே, நமஸ்தங் அபேவே, நமஸ்தங் ஜனமே, நமஸ்தங் சுபமே, நமோ சர்வ கௌணே, நமோ சர்வ பஹுணே.

சோக்ஷோகே நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்த்ரங் நமோ சர்வஜந்த்ரங் நமோ சர்வத்ரிஸ்ஸங்

ஹரிசாந்தவாய் பிரசாத் கோபிந்தே முகந்தே உதாரே பாரே ஹரியங் கரியங் நிர்நாமே காமே பிரியங் பிரியாசந்த் சத்ர சக்கர கர்த்தா சத்ர சக்கர ஹர்த்தா சத்ர சக்கர தானே சத்ர சக்கர ஜானே